0: துவஜின் என்ற ஆகுன்னுகிறேன் பெற்றிய சாட்சி ஆத்தமராட்சின் திசு தாஸ்கு ஃபுன்னு சின்னத்துக்கு அரகா துண துண கிரசின் போக்கோய் சாரஞ்சா துவஜின் என்ற ring but there's a sucks our time that seems again towards you and dough I want to get ring but there's a sucks our time that seems again towards you and dough I want to get ring but there's a sucks
1: But there's a such a time.